ஏஜென்சிஸ் திருவண்ணா, கிராம்ப்டன் பேஸ், கிர்லாஸ்கர், வி கார்ட் பம்ப் செட்டுகள், கிராம்ப்டன் ஃபேன்ஸ், சிண்டெக்ஸ் வாட்டர் டேங்க், கேலச்சந்திரா பிவிசி பைப்ஸ், மிகச்சீன பிளம்பிங் மெட்டீரியல்ஸ் தொடங்கியவா.

ஏஜென்சிஸ் திருவல்லா, கிராம்ப்டன் பேஸ், கிர்லோஸ்கர், வி கார்ட் பம்ப் செட்டுகள், கிராம்ப்டன் ஃபேன்ஸ், சிண்டெக்ஸ் வாட்டர் டேங்க், கேலச்சந்திரா பிவிசி பைப்ஸ், மிகச்சின பிளம்பிங் மெட்டீரியல்ஸ் தொடங்கியவ ஹோல்சேலாயும் ரீட்டெயிலாயும் கழிஞ்ச 53 வருஷங்களாய் விதரணம் செய்து வருன திருவல்லையிலே மிகச்ச ஸ்தாபனம் ஜியோ ஏஜென்சிஸ். மிதமாய வில, மிகச்ச வில்பனானந்தர சேவனம். ஜியோ ஏஜென்சிஸ், காவேரி பில்டிங், தீபா டவர்னு சமீபம், திருவல்லா.

0: கோடை பயோ ஸ்பெக்ட்ரம் 2026 பயோலஜிக்கல் சயின்சஸ் என்ற விஷயத்தை ஆஸ்பதமாக்கிய அந்தர்தேசிய கான்பரன்ஸ் 2026 ஜூன் 17-18 தேதிகளில் நடக்கணும். தேசிய அந்தர்தேசிய தலத்திலுள்ள சாஸ்திரஜர், கவேஷகர், அத்தியாபகர், வித்தியார்த்திகள் என்னிவர் பங்கெடுக்கிற ஈ அக்காடமிக் சங்கமத்தில் பைட்டோ கெமிஸ்ட்ரி, ஜீனோமிக்ஸ், என்வயன்மெண்டல் சஸ்டைனபிலிட்டி, AI அசிஸ்டட் ட்ரக் டிஸ்கவரி, மைக்ரோவியல் இன்ட்ராக்ஷன் என்னிவ உள்பட ஜீவசாஸ்திரத்திலே நவீன கவேஷண மேகலகளை ஆஸ்பதமாக்கி பிரபாஷணங்களும் சாஸ்திரீய சர்ச்சைகளும் சங்கடிப்பிக்கணும். ஃபெடரல் பேங்க், திருவல்ல, டைஜீன் பயோடெக்னாலஜிஸ் எறணாகுளம், ஸ்பெக்ட்ராடெக்ஸ் ஃபார்மா பிரைவேட் லிமிடெட் புனே என்னி பிரமுக ஸ்தாபனங்களோட பின்துணையோட அந்தர்தேசிய சம்மேளனத்தில் ஓரல் பிரசன்டேஷனும் போஸ்டல் பிரசன்டேஷனும் ஈ கான்பரன்ஸ் அவசரம் ஒருக்கணும். கூடுதல் விவரங்களுக்கும் ரெஜிஸ்ட்ரேஷனும் www.macfast.org பயோஸ்பெக்ட்ரம் 2K26 என்ற வெப்சைட் சந்திக்கவும். ஸ்ரதிக்கவும், ரெஜிஸ்டர் செய்யண்ட அவசான தேதி ஜூன் 14. பயோஸ்பெக்ட்ரம் 2026. പുഷ്പഗിരി മെഡിക്കൽ കോളേജ് ഹോസ്പിറ്റൽ തിരുവല്ല അവതരിപ്പിക്കുന്ന ഗുഡ് സമരീജൻ ഗോൾഡൻ ഹൗസ് കെയറിൽ അപകടത്തിനിരയാകുന്ന വ്യക്തി ആദ്യ ഒരു മണിക്കൂറിനുള്ളിൽ പുഷ്പഗിരി മെഡിക്കൽ കോളേജ് ആശുപത്രി അത്യാഹിത വിഭാഗത്തിൽ എത്തിപ്പെട്ടാൽ ആദ്യ 3 മണിക്കൂറിലെ എല്ലാ പ്രാഥമിക ചികിത്സകളും പൂർണ്ണമായും സൗജന്യമായിരിക്കും. വിശദ വിവരങ്ങൾക്കായി 9447-7647222 എന്ന നമ്പറിലേക്ക് വിളിക്കുക. ബുക്കിംഗിനായി 0469-27-000. പുഷ്പഗിരി മെഡിക്കൽ കോളേജ് ഹോസ്പിറ്റൽ, തിരുവല്ല.
1: ഇന്ന് ഞാൻ തിരുവല്ലയിലേക്ക് പോവുകയാണ്. തിരുവല്ലയിലാണ് കേരളത്തിലെ ഏറ്റവും വലിയ ഡിസൈനർ ബൊട്ടീക്കായ ഇലാൻ ഉള്ളത്. കേരളത്തിലെ ഏറ്റവും വലിയ ക്രിസ്ത്യൻ ബ്രൈഡൽ കളക്ഷൻ ഇലാൻ ക്ലാസിക്സിലാണ്. സ്പെഷ്യലൈസ്ഡ് ഇൻ വൈറ്റ് ആൻഡ് പേസ്റ്റൽ കളർ വെഡിംഗ് കളക്ഷൻസ്. ഇലാൻ ക്ലാസിക്സ്, തിരുവല്ല.
2: ഇലാൻ ക്ലാസിക്സ്, മുത്തൂർ, തിരുവല്ല.

0: ரேடியோ மேக்வாஸ் 90.4 டைம் செக்
1: 11 o'clock. திருவல்லையில் ஆதியமாய் லாசிக் சேவனம் லபியமாக்கிக் கொண்டு அமிதா ஐ கேர் இனி கண்ணடையும் கான்டாக்ட் லென்ஸும் ஒக்க மாற்றி காய்ச்சியுடன் சுவாதந்திரம் நேடும். 35 வருஷத்தை சேவன பாரம்பரியத்தோடு கூடிய திருவல்லையிலே ஐ கேர் ஹாஸ்பிட்டல் அமிதா ஐ கேர் கேட்டராக்ட், ரெட்டினா, கோர்னியா, கிளோகோமா, பீடியாட்ரிக் ஆப்தால்மாலஜி தொடங்கிய கண்ணின் எல்லா பரிசோதனைகளும் லாசிக் சேவனமும் இனி ஆதுனிக சௌகரியங்களோடு கூடி இன்று தான சந்தர்ஷிக்கும் அமிதா ஐ கேர் இன்டர்நேஷனல் காம்ப்ளெக்ஸ், புஷ்பகிரி ரோட், திருவல்லா.

ஸ்பெக்ட்ரம் 2026. ரீசெண்ட் அட்வான்சஸ் இன் பயாலஜிக்கல் சயின்சஸ் என்ற விஷயத்தை ஆஸ்பதமாக்கிய அந்தர்தேசிய கான்பரன்ஸ் 2026 ஜூன் 17-18 தேதிகளில் நடக்கும். தேசிய அந்தர்தேசிய தலத்திலுள்ள சாஸ்திரஜர், கவேஷகர், அத்தியாபகர், வித்தியார்த்திகள் என்னிவர் பங்கெடுக்கிற ஈ அக்காடமிக் சங்கமத்தில் பைட்டோ கெமிஸ்ட்ரி, ஜீனோமிக்ஸ், என்வைரன்மெண்டல் சஸ்டைனபிலிட்டி, AI அசிஸ்டட் ட்ரக் டிஸ்கவரி, மைக்ரோபியல் இன்ட்ராக்ஷன் என்னிவ உள்பட ஜீவசாஸ்திரத்திலே நவீன கவேஷண மேகலகளை ஆஸ்பதமாக்கி பிரபாஷணங்களும் சாஸ்திரீய சர்ச்சைகளும் சங்கடிப்பிக்கணும். ஃபெடரல் பேங்க், திருவல்ல, ஜைஜீன் பயோடெக்னாலஜிஸ் எர்ணாகுளம், ஸ்பெக்ட்ராடெக்ஸ் ஃபார்மா பிரைவேட் லிமிடெட் புனே என்னி பிரமுக ஸ்தாபனங்களோட பின்துணையோட அந்தர்தேசிய சம்மேளனத்தை ஓரல் பிரசன்டேஷனும் போஸ்டர் பிரசன்டேஷனும் ஈ கான்பரன்ஸ் அவசரம் ஒருக்கணும். கூடுதல் விவரங்களுக்கும் ரெஜிஸ்ட்ரேஷனும் www.macfast.org/biospectrum2K26 என்ற வெப்சைட் சந்திக்கவும். ரெஜிஸ்டர் செய்யண்ட அவசான தீயதி ஜூன் 14. பயோஸ்

ஏஜென்சிஸ் திருவண்ணா, கிராம்ப்டன் பேஸ், கிர்லாஸ்கர், வி கார்ட் பம்ப் செட்டுகள், கிராம்ப்டன் ஃபேன்ஸ், சிண்டெக்ஸ் வாட்டர் டேங்க், கேலச்சந்திரா பிவிசி பைப்ஸ், மிகச்சீன பிளம்பிங் மெட்டீரியல்ஸ் தொடங்கியவ ஹோல்சேலாயும் ரீட்டெயிலாயும் கழிஞ்ச 53 வருஷங்களாய் விதரணம் செய்து வரணும். திருவள்ளையிலே மிகச்ச ஸ்தாபனம் ஜியோ ஏஜென்சிஸ், மிதமாய வில மிகச்ச வில்பனானந்தர சேவனம். ஜியோ ஏஜென்சிஸ், காவேரி பில்டிங், தீபா டவர்னு சமீபம், திருவள்ளா.